ஆசிர தங்கி பக்கேன போர சீர தப்ப கேன நப்பு நுனி சாராவே சூர கோலரல்ல தானயம் கமிவன்னரே.